நானக்கு மங்கே நாம் பிரபுகி துஷ்மாசுகுயர்ஸ்பாவேவர்லாகுவே ஜனஜாக்கியாசே சந்திரபதானே பூர்ணபுருகனை டூலானே சோ பரபரே பிரேம்ரஸ் ரங்குபஜே சாவு சாதகாசம் பரேசரன் ஆன் சப்தியா கந்தர்பர்கா சந்தல்யபலாக் படுபாகி ஜபியா பிரபசோயே நான்கு நாம் ரத்தே சுகோயே சேவகி மன்சாபூரி பை சத்குருதே நர்மல மாத்தலை ஜனகோ பிரபு ஹோயோதயார் சேவக் இன்னும் சதா நேஹாள் பந்தன்காடு முக ஜனபயா ஜனம் மருந்தூக பிரம்மகயா சுன்னி சரதாச பூரி ரவரியாச சங்கா சாத்தன் லியா மிலாய் நானக் பக்தி நாம் சமாய சோகோ பிசரா ஜெகாலா பானே சோகோ பிசரா ஜன ஜெ கியா ஜானே சோகோ பிசரா ஜன சபகிஷ தீயா சோகோ பிசரா ஜன ஜீவன ஜீயா சோகோ பிசரஜ அகன்மே ராக்கே குருபிரசாத் கோ பிரண்டா ராக்கே சோகோ பிசரஜ பிக்தே காட்டே ஜனம ஜனம கா டூட்டா கண்ட குரு பூரா தத் ஏயா புஜாயா பிரபனா நானக் ஜந்தியாயா சாஜன் சந்த் குரு ஏ காம் ஆன் தியாக் ஜபோ ஹர்நாம் சிமர சிமர சிமர சுக பாபோ ஆப் ஜபோ அபரஹ நாம ஜபாவோ பகத் பாய தரிய சம்சார் பின் பக்தி தனோசி ஷார் சர்வ கல்யாண் சூக் நித நாம் புட சாத் பாய் பிசராம் சகல் தூகாவதநாச நானக நாம ஜபோ குந்தா உபஜி பிரீத் விரேவர சௌ மந்திர அந்தர் ஏ சுவாவ் எத்தனோ பேக் சார் சுகோய மான் பிகுசே சாத் சரந்தோ பக்ஜனாக பத்தரங்க பிர்லா கோ பாவ சங்க ஏக் பஸ் திஜே கர் மயா குரு பிரசாத் நாம ஜப லயா தா கிமா கஹி நா ஜாய நான் கிரயா சர்வ சமாய் பிரபாக் சாந்த தீன தயால பகத வஷல சதா கிருபால நாத் நாத் கோபிந்த கோபால சர்வகட்டா கார்த்த பிரதபால் ஆதபுர காரண கர்த்தார் பக்ஜனாகே பிரான் ஆதார் ஜோ ஜோ ஜபே சோய புனீத் பகத் பாய லாவே மனஹீத் அப் நிர்குணியார் நீச்ச அஜான் துமரி சரண் புருக் பகவான் சர்வ குண்ட முகத் மோக் பாய் ஏக் நம ஹர்கே குணகாய் அனுகராஜ் போக படி ஆய் ஹர்கே நாம் கி கதா மன பாய் பபோஜன் கா பிரசங்கீத் ரசனா ஜபதி ஹர் ஹர்ணீத் பலிசோ கர்ணி சோபா தனமந்திரத்தை பச பூன் குரு மந்த் சாசங் பிரபு நிவாஸ் ச

பிரீத்தே நமோ சுரோகரோகே நமோ சோகசோகே நமோ சர்வரோகே நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வஜானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திரிபங்கீயநங்கே

பாரு சர்வ பிசுவரத்தியோ சுயம் பவகன் பஞ்சனஹாரு காலஹீன கலா சஞ்சுகத்து அகால புருக்கயதேஸ் தர்ம தாமசோ பரம ரஹத அபூத அலாக்கிய பேசு

நானே தங்கேபல் பல்ஜாவும் ரகத்தவர்க்கத்தவர்க்கும் ஆவத்மன்னே பிரதமகோ கண்டாவஜான பிரபு பரபீன் பார் பிகன காவு பீன வரபதிசையாபன கரே ஆவஜாவ ஜன்மே மறை ஜிஸ்கே அந்தர்வசேந்திரங்கார்த்திஸ்கிசேகரே சம்சார் தோத்தும் பண்ணத்தின் பிரபுஜாத்தா நானு குஞ்சன ஜன பராத்தா குரோபேந்தி பார்வன் சவதானே அப்பன கியாய பேமானே

ஜெயம் கொஞ்சலார் தர்கா சோய் ஏஹோபா பார்வருலா பார நானே தங்கா சதபரே ஹாரே சன் சாகே தோய் தோய் பியோர் சாகோ அப்பனா ஜியோ சாகே தோர் கரோ ஸ்நான சாதி உபர்தாயே குர்பான் சாசுவாடு பாகே பாயே சா சங்கர் கீர்த்தன் காயே

அநேகமான பருகா சுகஸ்வதி சந்த சங்க அந்தர பிரபடிட்டா நான் பிரபு கல்லா காமிட்டா சுக சுமகிரி கட்டுமா எனக்கு ரங்கனா நிறுத்தாய் நௌரத் அமரத் பிரபு கலாம் தேய் மேஸ் காபிஸ்ராம் சோன சமாதானத்தனாதிசமாத்தன் சோதிபாய சுவந்த சோபாரணன் கட்கட் வியாபரியா பகவான் தன்மை ஆகாஷ்பாயா சர்வலோக பூரண பிரத்யபால்